நீ வெள்ளமா சாப்பிட முடியும். ஐயோ நாக்கோ குமார்த்து உண்டி, ஐயோ முச்சால தேவி, ஐயோ நூ கூட பெள்ளாட வையானு, அம்மா முச்சால தேவி பெள்ளு கூத்துறாயினு, அம்மா சிவபாலுடைய பெள்ளு கொடுக்காய், நிம்மல அம்மா சொல்லமும்.